மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுனது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பத்துக்கு.

தேலு நடப்பாலே பந்து பந்து இனிக்கில் அவு மீனு கஜிப்புத ஒன்றி எட்டே ஹோட்டேலாது ஒருதுண்ட ஐத்த பிறவுடு உப்புன அட்டிலுத கம்மென உண்டத ஆ மீனு உற்பிலரித்த நுப்புல மீனுத கஜிப்புல ஐத்த கம்மென மக்க ஆ அட்டிலு ஆ அட்டிலுத மூலக்க ஆக்குலு ஆ குடுக்கட்டுனு ஒருத்தொந்துன எப்பண்ட ஒன்றி காலோடு பேண்டெகு பென்னி புடுது பேண்டெகு பைதின ஜனக்கலேகு ரெண்டு மூஜி துதை கடத்தது பருடித்து சங்குலி இத்துஜி ஆ காலுடு பேண்டெகு பத்தின ஜனக்கலேகு பஞ்சித படவுகு ரெண்டு புண்டி நுப்பு பாடோடாண்ட ஒஞ்சி கஞ்சியா ஒஞ்சி நுப்பா ஐன் மல்புன பேலினு நிக்குல் மல்புலே ஒஞ்சி பொஞ்சேன புதரடு ஒஞ்சி ஹோட்டேலுன்னு கனப்புன மூலக்க பஞ்சித படவுனு ஆ நெலேட்டு யோச்சனை மல்தோந்தி தெரு பந்து தெரியும் அஞ்சந்து நங்கு தெரிவுனும் தாதா பண்ட இனிக்கில அப்பே மூலக்கட்டுத பென்னி ஆவடு அப்பே மூலக்கட்டுத பேராவடு அப்பே மூலக்கட்டுத அச்சுரணை ஆவடு அப்பே மூலக்கட்டுத ஆராதனை ஆவடு அப்பே மூலக்கட்டுத சாம்ஸ்கிருத்திக சிந்தனை ஆவடு அவு பேத்தி பேத்தி நமுனேடு பேத்தி பேத்தி நமுனேடு சாகுதினேர் தாத்திரனே ஆ யோசனை நம்ம நெலட்டு இனிக்கில சத்துவ பூர்ணவாத உரைதுன்னு பந்து தெரியும் கேவல அஞ்சேல புதரடு ஒயின்ன குருதி சாதின குலத்து நம்ம பொஞ்சோல்ல போடு பந்து அண்ட பொஞ்சையிலேக்கு பூர மானாதிகேன் கொடுத்தன கேண்ட முழுப்புன சவாலுல என்ன நம்ம கமனிசாவிடும் பொஞ்சையில் மாத பேலலைகளா நம்ம மல்ல மானாதிகேன பூர ரீத்தினு கொடுத்துஜா ஆண்டல அஞ்சேலேன்னு பிரத்தீக முந்தாளுத்துவன்னு